0: கரி புண்ணியாரி சாஸ்திர ராமேஸ்வரம் புழுமி ஃபவுன் பிளான் இன்னும் கிட்ட மாட்டேன் அமிட்டு அங்கே நீ காலோ நீ புழுமாத்தா வர ஆராமி காலோ பாய்ச்சேமி கரி புண்ணியாரி அப்பங்காவங்க சவான் இங்கே நீ ரீஃபண்ட் அமிட்டு ஞான் இங்கே ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்பினாக்கு இங்கே ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்கே தாய் அவனுரி குஞ்சி கரி 30th of June 2026 அப்ப இங்க நீங்க மாட்டே இங்க ஒன்றாக்குறாய் இங்க நிம்மரா காங்க நாங்கி 1-800-444-403 பிஃபோர் அரங்கா பேக்காரி 30th of June அப்ப நாங்கி 1-800-444-403 அமுதியாவே நம்ப டெல்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் கனெக்ட் அப்ப இங்க நீங்க தான் நிம்மரா காங்காவா காரி 30th of June Arami awara nyoning ramani ngini available options.
1: Station sponsor.
2: This is Joel and Ward from Barunga Festival. Applications are now open for the Battle of the Bands competition. So if you or someone you know are part of an emerging Indigenous band, jump onto barungafestival.com.au to register. There's heaps of prizes to be won. We'll see you on the 5th to the 7th of June.
3: Wata from Japan. The latest to the greatest from country to reggae. The only station, Tiba Radio.
4: Yeah, you was rock on, John. Just want to say, yeah, another week just about, well, just about past now. Yeah, we're in the middle of the week now. Just want to say good morning to all the listeners out there in them, office area. And in them workshops and garage area there, and if they're working at that, out there on the roof there too, in their cars and stuff, they like listening to TV radio and stuff. Just want to say good morning to all them beautiful people out there in them communities out there. Just want to say good morning to all golden oldies there later. But check some good old country music on there later, and just want to say good morning to all the rangers out there and all them ladies when they work now, all people home, and them school teachers, them yellow shirt crew, and to Dalma down there at Barunga, and Sean and Larissa. Yeah, they also have that thing coming up soon too, the Barunga Festival, so it'll be a real good one. And if you're travelling up to it, be safe when you're travelling with families and stuff there. I hope it'll be a real good one this year. And go up there, have some fun. There happened Battle of the Band and everything there. So old brother JR and the rest of the crew, the two girls, Polly G and

0: கரி பொண்ணு யாரு சாஸ்திரா ராமி சாலம் புழுமி ஃபவுன் பிளான் நின்று காலம் கிட்ட மாட்டேன் அமிட்டு அங்கே நீ காலோ நீ புழமாத்தா வர ஆராமி காலோ பாய் ஜேமி கறி பொண்ணு யாரு அப்படி எங்க அவங்க சவானு இங்கே நீ ரீஃபான் அமிட்டு ஞான் இங்க ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்படி நாங்க இங்க ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்க தாய் அவன் உரி குஞ்சி காரி 30th of June 2026 அப்ப இங்க நீங்க மாட்டே இங்க உன்சாக்கராய் Options.
1: Station sponsor.
2: This Friday night from 8 to 9pm, take the journey from bush tracks to city streets, from Tiwi to Out Groot, and all the way down to Alice Springs. We're connecting communities, culture, and sound right across the territory and beyond, showcasing Indigenous musicians and artists from the top end, from rising new voices to respected legends, bringing powerful stories and deadly music to the airwaves, where country meets the concrete jungle, where culture meets the city, where the top end is heard loud and proud. Bush tracks to city streets, Friday nights from 8 to 9pm, only on Tiba Radio and PBAFM 89.7. Tune in, turn it up, don't miss out.